0: கலந்தன் FM ஒரு பீச் ரச அண்டா
1: கலந்தன் FM உங்கள் ரசனையை பூர்த்தி செய்யுங்கள்.
2: கலந்தன் FM தேம் ரொச்சா ஜீவித் கொங்குன்
3: கலந்தன் FM உங்கள் நீண்ட கொவை.